0: அத்தனை ருபியா ஏத கொல்ல கும் தெமாக்கும் உரிதுவிங் ஏடிவியும் ஹோதம் நீங்க
1: முன்னா கொப்பா கிஹினாக்கே தெளஹிய
2: அலம்துலில்லா முன்னா ராங்கல காலோம் மெங் தெளஹிய
1: அஃபனஸ் தெளஹிய முன்னா கொம் வடாமக்கே தக்கா ஃபுங் அதா
3: முன்னா திஹை புரக்கு வெண்ணா ஹிங் கமென்ன அஃபன் திகன் கோலன்ன
2: திகுதுங் ஹவுதாய் ராங்கலயே திஹெங் முன்னா ஐகஹி ஆஹ் ஹால பலாஃபே முன்னா ரகாங்கங் கோதென்ன ஹெதி முன்னா வரஹ உபாவே

ஃபிக்ரு குரம்பி துனியாய் ஆஹ்ரதா மெதுக அதி யதி முன்னா மெதுகா எவரும் கலேகுஃபானா சுவால் குரத்து கலேகுஃபானு இதால் வாஷ எவரெங்கு கந்தத்தங் இஸ்லாஹ் குனுமி ஹேகம் பொடுவகம் வா கமகே அதித்திய பே மீஹுங் எவரென்னா குளிகங் உடே நம எவரென் நீவிஸ்திய பே மீஹுங்கு அஹுன் அதி இஸ்லாஹ் குரா மீஹுன்னாய் ஃபசாத குரா மீஹும் அல்லாஹு தினவடிகம் வே அல்லாஹு இராத குரவாஃபி நம தியபா மீஹுன் அத்தத்து குரவாஃபீஹி ஹம கஷ்வரும் அல்லாஹு அசீஸ் வந்த ஹகீம் வந்த ரஸ்கலாங்கே.

0: قال رسول الله صلى الله عليه وسلم إياكم والحسد فإن الحسد يأكل الحسنات كما تأكل النار الحطب رواه أبو داود
1: மானை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குரவிய தியபா மீஹும் ஹஸத வெரிகம பிர்வதி வே எகமா துர்ஹலி வாஷ ஃபஹே ஹம கஷவரும் அலிஃபான் தர்கா அந்த ஹுஸ்கல்லாஹி ஹஸத வெரிகம் ஹே கந்த தக்கா ஹுஸ்கல்லை
2: ಮೇ ದಿವಿರಾಜ್ಯಗಳು ದಿವಿರಾಜ್ಯಗಳು ಹತರುಗಡಿ ಸಾಳಿ ಸಹಮಿನಟ್ ಕಮ್ಗೆ ನೆಸ್ತೇನೆ ಮಿರೇಗೆ ಫತಿಸ್ ನಮಾದ ಒಗುತುಗೆ ಬಂಗಿಯ ಬಂಗಿ ದುಆ
3: ಅಲ್ಲಾಹು ಅಕ್ಬರ್ ಅಲ್ಲಾಹ್